0: ஆமத்தில் உமிழ்த்தேன் நடந்தார் ஊழ் மாதால் கொண்டு மறைக்கேன் அரைஞ்சேன் கொடுமை மறக்க பொருட்டு வந்துருவோமலா சிச்சிச்சா மறக்க பெறுவாள்
1: உறாபாபுன்ல ஒன்றும் இல்லையா நோழனா மாங் புய்வாத்துமா மேனா பயனா அல்லாருக்கும் டாத்தா இக்கா பாத்திர மிரிக்கினா அக்கன்யத்தா அமத்திலா அவக்க ஏங்கிற ஏன் புலுவா அங்க பாப்பு நாமா நொக்கர் கொய்ச்சும் நாமா எமிப்பி நானா அக்கா பாத்திர நான் மேனாப்பா நீங்க தீவங்க அவக்க நீங்க நீங்க கியங் புனா நுங்குலாங்கு டாக்டர் அவக்க ஹெல்த் ஒர்க்கா காப்பாத்திர நியத் மிரிக்கினா அக்கன்யத்தை கோவிட் அவக்க RSV அதுவாப்பா நமக்கு நம்ம ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கேம்ப்
2: Station sponsor.
3: This Friday night from 8 to 9 p.m. Take the journey from bush tracks to city streets, from Tiwi to Out Groot, and all the way down to Alice Springs. We're connecting communities, culture, and sound right across the territory and beyond, showcasing Indigenous musicians and artists from the top end, from rising new voices to respected legends, bringing powerful stories and deadly music to the airwaves, where country meets the concrete jungle, where culture meets the city, where the top end is heard loud and proud. Bush tracks to city streets, Friday nights from 8 to 9 p.m. only on Tiba Radio and PBAFM 89.7. Tune in, turn it up, don't miss out.

0: கறிப்புண்ணியாரி சாஸ்திரா ரமேஷாலும் புழுமி ஃபவுன் பிளான் நின்று காலம் கிட்ட மாட்டேன் அமைச்சே அங்கே நிக்காலோ நீ புழமாத்தான் வர ஆராமி காலோ பாய்ச்சேமி கறி புண்ணியாரி அப்படிங்காவங்க சவான் இங்கே நீ ரீஃபான் அமைச்சே ஞான் இங்கே ராமனி அதான் அசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கி இங்கே ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் வயா இங்கே தாய் அவன் உரி குஞ்சி கறி 30th of June 2026 அப்போ இங்கே இங்கே புட்டுமாட்டே இங்கே ஒன் சாக்கராய் available options.
1: Station sponsor.
2: You light the fire in me heart when it's cold at night. No other can do this right.
3: I want a mamada. Yeah, yellow. You're listening to Tiba Radio, your voice in the bush.